0: கிடக்கும் மாமி.
1: மாமி
0: என்ன கேரி நாக்கும் மாமி
1: ஜானா லேண்ட் நாக்கும் ஆயி வேறியா.